ஆகும் சீரா போய் இத்தரோனக முத்துக் ஓனா மூஜிக புரக்கிட பிர்மாய் இத்த செய் பரேஜாக முத்துக் ஓரசாம் கபாசிதர் நியா இத்த மக் ஃபேட்டோ நொமானே மில்லேனியு நியா இத்த மக் சாபெடோரியா நோ கிரியாத்திவிடாடே நெபே ஹோலா இசி லியங் இடா ப எனர்ஜியா ஸ்பிரிட்டு நெபே நக்லோக்கே இய இன்டர்கனெக் சாவ் ஒபுவாத் ஹோத்து ஹோத்து Ita makmudansa, foa tembrani atu kura larang no liu. Hakarak se sentru transformasao niang. Ita hakarak rekonyese itenya ang konjuntu no itenya santidade. Hakarak desenvolve hodame, bit no domi. Ita maksaisasi konaba moras no injustisa. Nebe haleuita hakarak sai belung ihaluta ita fiar ia igualidade no diversidade respeita ita nie diferensa sira ita fiar kata fo mak hahalok simunia iha kura ita angrasi ita kura ita nie mundu ita fiar kata ita hotu ia interkoneksaung nilarang Parte husi beala sira, no labari sira nebe mai, parte horai, mundu no fitun sira. Amen.

0: ஜெரால் காரிக்கேன் பஸ் அவனும்
1: இத்தா தவள் வில்லை பஸ் செய்யறேன்
0: இதுதான் ப்ராப்ளம் பஸ் அவங்க மக்கள் உள்ளே காரை அவ் போத்தி உசி ஒரிஜினால் மக் பாய் லேத்தேன் மஸ் கோர்னோ இல்லேத்தே மக் தவுன் இல்லை நே லடூரா கீழ ஃபவரேசே மஸ் கோண்டு அம்மா கலோலே பாசிக்கு என் அமி ஃபோர்த்தி ஹூசி அஸ்பெத் பாரக் தமஸ் எப்பார்த்தா கல்ச்சுரல் எப்பார்த்தா ஒரிஜினல் எப்பார்த்தா இங்கிலேஜ் இத்தபில அக்குமுழு தௌ லேயா மஜகோரா இத்த கொண்டு திராசா இல்லை நேபம் மைஹனே பெஸ்கா ஹோ பெஸ்கா நேபே ஹோரையும் பசனே இத்தா இத்தா திங்கே அலோசே பரசம் பெஸ்கா இத்த லபிலே காஹோர் ஹோபே பசனே ஃபார் எக்ஸாம்பிள் இத்தே பெஸ்கா லபேலே வேல் ஹலைவா டூரிஸ்மு லபேல் ஹலைவா பசேலு மிசல் கே ஹோ பெஸ்கே காரி நீ ஹலைவா பெஸ்கா என் ஹோ கம்பாயா பத்து மக்கே தியா இத்தா திங்கே ஃபோ கான்ஃபியன்ஸ் அபா எமானே பேக்கே ஜேரே ஜேரே போத்தே ஃபோ கான்ஃபியன்ஸ் அபா நீ அகோரா கொண்டு இத்தன் நூடர் எமா அவுத்தூர் இத்தல ஃபோ கான்ஃபியன்ஸ் அபா இத்தன் எமானே பேக்கே அது ஜேரே போத்தே என் பஹீரா இதன் ஒரு ப்ராப்ளம் ஒத்தவு தோக்கு ஹேனே பா நீ அல்லாதே கொஞ்சம் ஹரியா அகோரா நீ ப்ராப்ளம் கிடையாது கொண்டு நீ பியா கிராமம் உள்ள பாயிரே மசி எத்தவு இதன் ஒரு ப்ராப்ளம் போ பைத்தா அவனே அனோய் தவு எமானே பொசிசிக்கான் எமா பாயினே பா டெபோஸ் மக்கிட்ட ஹரையா
2: Iha momento irane safe coordenação Raul Mosh Hatonia solução no sugestão conaba problema nebe afeta iha grupo conservação turmai itarona hamutu
0: one one solução maketane hadia por exemplo iha pesca carica agora are conservação iha nia tem que tau decisão de que be iha pesca carica nia pesca rasa clavela ba gabon fale agricultura agora agricultura pescas mas tem que nem investir que tá exemplo de pesca cara agora é conservação nem tem que tão investimento macas e a área apenas tamba kita kono hareba aspeto be investimento de ambaro to main so turismo ho ho be a conservação tamba conservação nem ni papel nem makida nebe a tu conserva preserva boa ser né antes de turismo mai nem ka onen investe macas e a área turismo e a área conservação cara que bele veste a área conservação Onde estamos, né? Que parte da companhia toma, a agência toma, que é Timor-Leste. Cari, há um telefone, né? Cona, vai ter você, né? Laran, cari. Folima, ma, ami, ba. Também, ama, haleri, cona. Tamba, ida, nene, ami, laos, promove, ami, individual, rasik. Lima, são, barra, cala, lima, quando, ita, construção, lenu. Primeiro, ma, que tem. E, né, lenu, que, né, ita, tem que, ba, futi, cala, cala, ita, depois, desloca, mais, né? Agora, nem a caune iniciativa ida né tem que estar tau luto a 1200 metros nem a caua cara que ida né tamba desafio bot ma que ida né quando ami conserva ami hada mal hobe animal sen né tu los né ida né ba original leu dia que uta label desloca pois tamba sen meta desloca tamba animal ho predator ida ema nau ema estraga ba sen né ida be agora ida ba hare da ko agora né né ami desloca o tu si ta sibune mai rai ma Agora ita bahare, hare ne filmazing, saya demak kita thalo. Aidan mem desafiu bot mak kita ne. Ami kuando ita keak forte itu amak kita husi. Iden ne mak ami desafiu bot mak kita ne. Ami akar halo lutu haleu obe, halo lutu husi tasibu ne ne para depois emal abele tama. Tama iya ne ne mas ami nasauna kata kita ne ba hare protesin ne ne. Ne mak ami akar haleu kita ne.
2: Diak Maluko Vintes Radio Rakambia Sirahoto, informação no Mata Kaitanya Hasuru Malu, Balorung Ohin Iha Notícia Nacionais, Rússia Estúdio Central, Rádio Rakambia Kampung Alor, Dili, Hau Fernanda Muniz Arroso, Lori Equipa Nibia Serviço Ba Programa, Idane, Aksumikang Rússia Itabot, Sirnia Futar Tilung e Adeus.